சதுர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா தோம் திருநா தோம் திருநா சதுர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா தானி தானி தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா திருநா திருநா திருநா சதுர்தானி தானி தொண்டானி தாகிருதி தர்ம திரிதா தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதா தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதா தாகிருதி தேம் திருநா சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா தக தக தக தக தலி கடு தலி கடு தக தலி கடு தக திராம் தத்ருதானி தானி தும் தானி தலல் தோம் திருநா சங்கீத் புஜன் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதங் தீரம் துக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா.